0: ஆதிசு பரமங் பதங் சதா வசந்தி சூரையோ திவிவா சக்ருதம் ஓம் ஜெய் விஷ்ணு புண்டரிகாகவ் புண்டரிதோ ஹரிரோ ஹரி அபவித் பவித்ர சர்வாவஸ்தம் ஹாதோ ஹப்பிவா வியாஷமரத் புண்டரிகாகவ் சவஹன்னவந்ததங்சூசி இவங்கோ நனாயின கச்சரிவு கரசே லோபியுக்கோ கரிகும்மா இவங்கோன கொய்தா அபித்ரவசு மீங்த ஒருவசு தாவியுக்கோ
1: கரி நோய்கியா சொன்பிரிவு லாசி ஒன்றுபு இவன் ஒன்ற மானேதா
0: ஹா சன்ஸ்கிருத் லோண்ட சும்மி லாலி கண்டே மையக் தோக் போய் தோக்த போய் சொன்பபுதி தமோய் சேங்கன மைத்தை லோண்ட சொன்பன ஹேன பைதா தோம்பி
1: அதுவு சோலிவ மந்திரதுபு லாயின லோரங்கதிர ஹாய்பாய்கியா
0: தமோய் சேங்கன ஹைஜரபதி லாயின லோபிவை ஆயினா
1: மைத்தே லோன்யான் சிந்திரவசு சங்ஸ்கிருத் நாக்த சோன்பபு கயாம் காய்கேனேகியா
0: காய்தி காய்தி அதுபு மணிப்பூர்ட லைரிபமைப்பும் குடிமக் சங்ஸ்கிருத் லோன் கங்தே அக்கங்வ மீதுபுதி மான ஹைஜ நிங்ப கச்ச நிங்ப நியோம்தோ சங்ஸ்கிருத் ஹைஜரபனின பரே சன்ஸ்கிருத் தோக்தவ மீதுடி லைனிங்தப தாரபரனே ஹா லைனிங்தப தாரபா ஹாய்பா சன்ஸ்கிருத் தோக்தரபதி லாயின மங்கொண்டா ஹைஜபா அமசும் கரிகும்ப கச்ச நிங்பது சன்ஸ்கிருத் லோன் கக்கத ஹைஜ ரகத்தாவி ஹைரபதி லாலிகோ லாயின தாவி ரிபதி தமோய் சேங்ன மீதுன மப்பு நிந்துதகி ஹையரப்பது மதோ மான கங்கப லோண்டா ஹைஜப யாய்கோ
1: அதுவு தரமகி சனபி நியோம் சிங்தி சன்ஸ்கிருத் லோன் லோயின இரமிய அதுதி கம்த வைக்யா
0: மதோ மசான கங்கப லோண்ட ஹண்டோக்லக தௌகதப நியோம் லட்சகதப ஹைஜகதப மோங்த ஹைஜதுன இஷோர் நிங்ப யாய் மரம்தி ஜகத்த லைரிப புண்ணமக்கி மபுதி இஷோர்னி மியோவிகி தமோய நிங்ப லாயின கந்தப லைத்தே தோம்பி அதோ லாயின சான்பிவ சான்பிதவதி மாகி மாகி கண்மகி மத்துங் இன்பனி மணிப்பூரி சிங்மி சிங்னா இங்கிலீஷ் த இவ பைபண்டோ மாகி மாகி மரோண்ட ஹண்டோக்லதுன கிறிஸ்தான் தர்மகி லைனிங் சட் பண்ணி கோ அதுக பிருத்திவித லைரிவ நாக்கங்க லோன் சிங் செய் மத்தம்ன ஓலக் போய் மத்துங் என்ன லோன் அமக லோன் அமக யான் சன்னரக் பண்ணி கோ
1: மணிப்பூர சலிப தர்ம குதிமக்தி பாமன் கேத்ரி குதிமக் ஹிந்து தர்மகி நி ஐயா அத்தை தர்மகி மரம்தனே லாம்சில்லக ngang லுரக கரிபு கான கதே கேனே ஐயா
0: கைனோ நங் ஹைதோ தர்ம மக்களனி சத்ப ஜாதி ஹே பிருத்திவித மணிப்பூர லைரிப பிராமன் ஐகோய் லைரிப ஜாதி கரசின் தங்கேனா அசும்னா தர்ம அனி சத்ப ஜாதி பிருத்திவித லைட்டே தோம்பி
1: கரம் தர்ம அணி
0: சலிபாய்கியா
1: ஐக்கொய்தி தர்ம அமக்கத்தமக் சலினா
0: ஹாய் லைட்டோன சருபாண்டே ஹைதன கந்தி கந்ததன லாய் முட்டி மமாங்கன சின்திபு வாங்கானுக்கோ லாய் நிங்முத பாகி தவறுக நிங்கனுக்கோ
1: ஐன கதாய்து சின்திதி பாய்கியா
0: நத்தி நாக்கு பாப்தா கோனை வேமா தொங்கிந்தகி இமுங்க கோக் ஹெக் கான் சின்திபதகி சனாமை இபுங்கோ ஹைதுனா
1: ஹுயினி
0: காசிந்தா ஹெக் கொரம் தொங்கிந்தகி மப்பானேக் கான்றோக்கிவதனா கௌர தர்மனி ஹைதுனா ஹரே கிருஷ்ணா ஹெக் நத்தி நங்கு தௌத தௌ

நித்தராமங்க அயோக் பூங் தருக் மக்காய் மத்தமிசி குதோல் தாஹஞ்சகனி கோதிமயம் ஜிவன் லதா தேவி காங்கெம்பம் சரோஜினி தேவி அமதி என்செம்பம் விலாசினி தேவிதகி மத்தமிசை மதங் மதங் ஒய்னா அயோக்கி பூங் தரேத் லான்தோக் ஜகனி கொஞ்சல் நாச்சோம் ஹயங்கி நாச்சோம் தம்ஜரி மாய் பாக்லபல்லௌமி தாங்ஜிங் தாபத மாய் பாக்லபல்லௌமி பிஷ்ணுபூர் டிஸ்ட்ரிக் ஒய்னாம்தகி சொய்பம் நிலமணிக உனதுன வாரி சாப உணபிகதப மேரினா ஒய்னாம் தௌரம் புதோப்ப ரைச்சந்த சிந்தாம் ஹயங் அயுக் பூங் தரேத் மினிட் நிபு எலாங்பம் ராதாராணி தேவிதகி நோத் தாஹஞ்சகனி அதோக்பம் தோரன் லுவாங் நகோங்ப கிளாரியனெட் லான்தோக் ஜகனி அயுக் பூங் தரேத் மினிட் யாங்கை மங்கா ஹயங் அயுக் பூங் நிபால் மினிட் நிபு தொங்கான் தொங்கான்ப மணிப்பூரி ஃபில்ம் இசை சிங் தாஹஞ்சகனி ங்காய்கோ தா கிசி தாஹஞ்சகனி ஹயங் அயுக் பூங் மாப்பல் மக்காய் அயுக் பூங் தரா லான்தோக் ஜகனி வாரேப்பம் குமார் குமஞ்சாமதி மைபம் ரேணுகா தேவின சக்ப மதம் இசை சிங் மதங் மதங் ஒய்னா அயுக் பூங் தரா மக்காய் கங்லா சேனல் யஹான்ப தௌரம் சந்தோக்ப லுய் சிஞ்சகனி நுமிதியுங்ப பூங் தரா நிதோய் தாப மதம்த கங்லா சேனல் யனிசுப தௌரம் பரிங் அமுக் சந்தோக்ப ஹௌஜகனி நுமிதியுங்ப மத்தூங் மினித்தரா சந்தோக் ஜகனி உமங் தௌரமசி NCERT தெங்பாங்கலுயினா புதோக்ஜப தௌரம்னி மதாங்கசித ங்கசிகி மகா ஜதஜகதபமதி ஹயிங்கி சந்தோக் ஜகதப தௌரம் சிங் சம்லப்ன நிங்சிங்ஜபலுய்ஜரி ஆகாஷ்வாணி இம்ஃபால் ஹௌசிக் லான்தோக்ஜரி தொங்கான் தொங்கான்ப மணிப்பூரி ஃபில்ம்தகி லௌக்கச்சப இசை சிங் குதோல்கி அஹான்பத தாபிரசி சனாதி சனானி ஃபில்ம்தகி சுரேனமதி புஷ்பராணிகி அப்புன்ப கொஞ்சல்த ரஞ்சித் நிங்தௌஜான சைரேங்பமதி ஜிதேன் குமார் நௌரேம்ன சைராங்பேசை குதுல் தம்ஜரி தமினசி

தபிரே பீட்டிஹரி பிரசாத் சௌரசியானா இசையை சுடுகொம்ப பாசி ஆகாஷ்வாணி இம்ஃபால் ஹவுசிக் லான்தொக்சரி அதும்னா எஸ்எம்எஸ் நெட்ரக போஸ்ட்கார்ட்கி குதாங்க தபி நீங்கள் கண்பிறப்ப மணிப்புரி ஃபில்ம் இசை சிங் எஸ்எம்எஸ் தபிரக்னபுகிதமக் தம்ஜரிப்ப ஸ்டுடியோகி மொபைல் நம்பர் தி 9863102016 நீ அதுமே போஸ்ட்கார்ட் குதாங்க கண்பிறப்ப இசை மக்கள் இஹான் ஹானா லோகச்சரி லோகச்சரிப போஸ்ட்கார்ட் அசித கண்பிறக்லிப ஃபில்ம் இசை அசி மைச்சாக் ஃபில்ம் தகி லைஸ்ரம் மேமகி கொஞ்சல்த பங்கஜ் சர்மன சைரிங்ப மதி அஹிபம் சியாம் சிங்னா சைராங்ப இசை நி இசை அசிபு தாபி நிங்துனா கொய்தான கண்பிறக்லிப சிங் தி ஹிசம் நிமாய் தேரா கைதேல் எங்கோம் லேரக மதி நோம்பம் தொய்பி தௌபால் பஜார் மணிங்லேக்காய்னி கொய்தான கண்பிறக்லிப இசை குதோல் தம்ஜரி புன்ன தமினசி.